0: want to drink, it's your business. If you want to stop, we can help. Tune in to an Alcoholics Anonymous meeting every Sunday morning from 10:45 a.m.
1: அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்

0: சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ் வானொலி நிகழ்ச்சியை planetaudio.org/muthamizhai என்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு என்பதாம்.
1: Anongu ye masani he po tu pure lungo do abe me fitu ge hafe.